0: பண்ண சரிங் சாலி விட்டை சரிங் சாலி சரிங் சாலி
1: அஹமது பம்பா டெபல் அஹமது
0: மு ñew kum ko fekk mu bayilu mu jappo ñew bu ko fekkon ci tukki bu ko fekkon ci ay affaire.